டிஎம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடலை கேட்டீர்கள். படம் அடிமை பெண் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோயில் புறா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நீர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே பரிசுத்தனே கரிசித்தன்னை ரட்சித்தடிமை கொள்ளித்தியம் தோ

ஒரு சக்தி இந்த அகிலம் காண்பது நவசக்தி. அவனின் துணையோ ஒரு சக்தி இந்த

தேனிசை பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் 6:55 சமஸ்கிருதத்தில் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நிகழ்ச்சி நிரல் நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9 மணிக்கு இசைப்பெட்டகம், நவராத்திரி இசை விழா, டாக்டர் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு, ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ். பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி. வி. ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ். அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், பி. அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, சுரேஷ் கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 1. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

மாப்பிள்ளை படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் இளையராஜா, சித்ரா. படம் கரகாட்டக்காரன்.

0: திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆத் சவேரே டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைகாணத்தில் தொடர்ந்து டாக்டர் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். அனிருத் ரவிச்சந்தர், அனந்த கிருஷ்ணன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம். மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர் சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, சுவாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 8:45, 27 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்ணன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், தனுஷ், மீனாட்சி இளையராஜா.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஒன்பது மணி, ஆகாஷவாணி. இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் நவராத்திரி இசை விழா, டாக்டர் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ். பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வக்ரதுண்ட ஸ்லோகம் தொடர்ந்து ஸ்ரீ மகா கணபதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கௌளி ராகம் மிஸ்ர சாப்புதாலம்

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீ பாலசுப்ரமணிய முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பிலகரி ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.

நேர்மிப்பொழுது 9:31. இன்றைய நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ். பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிறைவாக கமலாம்பிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

சின்னத்தாயி படத்திற்காக ஒலித்த குரல்கள் கேஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா. தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் மனு, சித்ரா. படம் பாண்டியன்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: நேரம் 10:42:42. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக ஒலிக்கும் குரல், கே.ஜே. யேசுதாஸ்.

0: சுகமான ராகங்களில் தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள். இளையராஜா மனு எஸ் ஜானகி, படம் நாடோடி தென்றல்.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே, கொடியிடையில்

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: சுகுமான ராகங்களில் நிறைவாக திருமதி பழனிசாமி படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

சந்திரமுகி படத்திற்காக ஒலித்த குரல்கள் மது பாலகிருஷ்ணன், ஆஷா போன்ஸ்லே. தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் கே கே சாதனா சர்க்கம் படம் ஐயா.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து கஜினி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு குரலமுதம் கேட்கலாம்.

0: குணத்தில் சிறந்து நிற்கும் பண்பே சான்றோர்க்கு அழகு தருவது. பிறவகை சிறப்புகள் எப்படி இருந்தாலும் அவை உரிய அழகை தரமாட்டா. குறள் எண் 982 அதிகாரம் சான்றாண்மை.
1: குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்துள்ளதூம் அன்று.
0: குணத்தில் சிறந்து நிற்கும் பண்பே சான்றோர்க்கு அழகு தருவது. பிறவகை சிறப்புகள் எப்படி இருந்தாலும் அவை உரிய அழகை தரமாட்டா. குறள் எண் 982 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், பி. அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக சுரேஷ் கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 1. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:03. நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வரும் தருணம்.
3: தரகதாம் தரகதாம்

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்காணத்தில் தொடர்ந்து உயர்ந்த மனிதன் படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசீலா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் எங்கவூர் ராஜா படப்பாடல்.

நேரம் 12:19, 30:00. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் வரிசையில் தொடர்வது சிவந்தமன் படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை, ஹைதராபாத் அஞ்சல்.

நொடி ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு. மெல்லிசை துவக்கமாக ஜாலி ஆப்ரஹாம் பாடியுள்ள பாடல். டி லோகசிகாமணி வரிகளுக்கு இசை எம் அசோக்.

மெல்லிசையில் தொடர்ந்து பி எஸ் சசிரேகா, டி எல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல். வி குணசேகரன் வரிகளுக்கு இசை டி ஆர் பாப்பா.

மெல்லிசையில் நிறைவாக ஆர் கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல். தென்கட்சி கோ சுவாமிநாதன் வரிகளுக்கு இசை எம் சி சபேஷ்குமார்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
3: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர் ஃபிரோசி. प्रधानमंत्री नरेंद्र मोदी आज

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். இசை மலர். டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள்.

இசை மலரில் இன்று டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கொண்டல் வண்ணனை என துவங்கும் திருப்பாணாழ்வார் அருளிய அமலநாதிபிரான் விருத்தம், தொடர்ந்து கற்பூரம் நாருமோ ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி.

இசை மலரில் இதுவரை டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 2:30. நேயர்கள், 4 மணி வரை ரசிக்கலாம் திரை கானம்.

ஒழித்த குரல் ஜென்சி ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரம் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: தங்கச்சங்கிலே தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லி

0: தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். திரைக்காலத்தில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரம் ஜானகி பாடிய பாடல்கள் கேட்கலாம். முதலில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: இளைய நிலா பொழிகிறதே

0: தங்க மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள்.
1: மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான்.
2: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம். மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
3: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான்.

0: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
1: திரைகாணத்தில் இனி சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

ஒலித்த குரல் சித்ரா, பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்க இருக்கும் குரல்கள் உன்னிமணன், உமாரமணன், ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக.

0: கட்டணம் சுயமணி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: தொடர்வது பி. சுசிலா, எஸ். பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல், இடம்பெற்ற படம் காக்கி சட்டை.

ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் நின்னே கோரி, தச்சு சிங்கராச்சாரி இயற்றிய வர்ணம், வசந்தராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பரிபாலின் சுமணி, திருவீச்சநல்லூர் வெங்கடரமன் ஐயர் கீர்த்தனை, சுத்த சாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 6:05. விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேயர்களே.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக சுரேஷ் கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 1, இரவு 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், எஃப்எம் கோல் 100.1 மெகா ஹெட்ஸ் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் பண்டிட் ஓம்கார்நாத் தாகூர் அவர்களின் பாட்டு, பண்டிட் சி ஆர் வியாஸ் அவர்களின் பாட்டு, ஃபரிதா கானும் அவர்களின் கசல், 4:10 பொங்குமங்கலம் காஞ்சி எஸ் சண்முக சுந்தரம் அவர்களின் நாகேஸ்வர இசை, வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:15 திரை இசை, 7:30 ஹாட் சவேரி, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை நவராத்திரி இசை விழா, திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையால்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நேரில் தொடர்ந்த திரைக்காணும், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர் வி சாய் கோவிந்த் அவர்களின் மாண்டலின் இசை, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைக்காணம், 3:00 மதுரம் மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை லாவண்யா பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு, ஸ்ரீலட்சுமி எஸ் பட் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், எல் நினோ இயற்கையின் எச்சரிக்கை மணி ஓர் உரையாடல், பங்கேற்பவர்கள் ஏ பிரியதர்ஷினி, எம் அருள் ஆகியோர், பக்கவாதம் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம், டாக்டர் கே ஸ்ரேயா சரண் அவர்கள் தரும் குறிப்புகள், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமும், 8:10 திரைகானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:00

0: நிறைந்த வாழ்வு. முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் சுரேஷ் கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.
1: எந்த இடத்துல பார்த்தாலும் ரயில்வே ரிசர்வேஷனோ பஸ் ரிசர்வேஷனோ கியூவில் நிற்கிறதோ போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதோ எங்கே போனாலும் மூத்த குடிமகன்கள் அப்படின்னு ஒரு கவுண்டர் வச்சிடறாங்க. இப்போது நம்ம மூத்த குடிமகனாக இருக்கும்போது என்ன செய்யணும்னு சில கேள்விகள் வரலாம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் பல பாதைகளை கடந்து வந்திருக்கோம். சில அனுபவங்கள் ரசிக்கத்தன்மையாக இருந்திருக்கலாம், சிலது வந்து நம்ம அவ்வளோ ரசிக்க முடியாத விஷயங்களாகவும் இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஓய்வூதியம் பெற்ற பிறகு என்ன செய்வது என்பது மூத்த குடிமகனுக்கு உண்டான முதல் கேள்வி. இப்போது அது நீங்கள் எதுலேருந்து ஓய்வு பெறுவீர்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து அரசு ஊழியராக இருந்து ஓய்வுபட்டிருக்கலாம், தனியார் நிறுவனத்திலிருந்து ஓய்வுபட்டிருக்கலாம், அல்லது சொந்த தொழிலாக கூட நீங்கள் இருந்திருக்கலாம். சொந்த தொழிலாக இருந்தால் ஓய்வை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே சொந்த தொழிலே இருந்திருக்கீங்க. அதனால் உங்களால் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. என்னென்னா வயதுக்கு ஏற்றா போல் அதோட கடுமைத்தன்மையை நீங்கள் குறைச்சிக்கலாம். உதாரணத்துக்கு ரொம்ப தூரம் போய் வேலை செய்ய வேண்டியிருக்குன்னா அதை கொஞ்சம் பக்கத்தில் முன்னாடி வச்சுக்கலாம். முதல்ல வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம் முடிஞ்சுது அப்படின்னா இப்போ முடியலைன்னா ஒரு ஸ்கூட்டரோ விட்டரோ இல்லை ஒரு ஆட்டோவோ ஏதோ ஒரு அது மாதிரி வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் சொந்த ஊதியம் இல்லாமல் சொந்த தொழில் இல்லாமல் ஓய்வு பெற்றவர்கள் அவர்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம். நம்ம முதலெல்லாம் காலையில் 8 மணிக்கு கிளம்பினோம்னா டிஃபனை சாப்பிட்டு போனோம்னா ஆஃபீஸ் போவோம், வேலை செய்வோம், மதியம் லஞ்சு சாப்பிடுவோம், வேலை செய்வோம், வீட்டுக்கு வருவோம், வரைச்ச காய்கறி வாங்கிட்டு வரோம், இல்லை வீடோட நைட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது வந்து 24 மணி நேரமும் உங்கள் கையில் இருக்குது, என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இது வந்து அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா என் சொந்த அனுபவத்தினால நிச்சயமாக ஏற்பட்டது மட்டும் இல்லை, என் நண்பர்கள் உறவினர்கள் போன்ற மூத்த குடிமக்கள் சிலருடன் நான் கலந்து உரையாடும் போது அவர்கள் மூலமாக அவர்கள் அனுபவமாக எனக்கு தெரிந்த சில ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஓய்வு பெற்றோங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அதாவது நம்ம எப்போவுமே மனதை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக எப்பப்போ தான் சிரிச்சிட்ருக்க முடியாது, அது வேறு விதமாகிடும். ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையை இனிமையாக எடுத்துக்கொண்டோம், தேவையில்லாமல் டென்ஷனாகவே வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஓய்வு பெற்றோமே தவிர நம்ம உறவுகளை எல்லாம் இழக்கவே இல்லை. உறவுகள் என்று சொன்னால் நண்பர்களாக இருக்கலாம், சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்துக்காரர்கள் யார் வேணால் இருக்கலாம். முதல்ல அது எப்படி உறவுகளை தக்க வைத்து கொள்வது என்பது முதல் விஷயமாக எடுத்துக்கலாம். முதல்ல உறவுகளை தக்க வைத்து கொள்ளோம்னா அது நம்ம அன்பினால் தான் முடியும். நம்ம வயதுக்கேற்ற மாதிரி நம்ம மெச்சூரிட்டி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இந்த காலத்தில் வந்து நம்ம தேவையில்லாத போய் நான் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு போய் நம்மளே போய் முன்னே நிற்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு அன்பாக சில விஷயங்களை சொல்லலாம். அது வந்து யாருக்கிட்ட உரிமையோடு சொல்ல முடியும், யாருக்கிட்ட அளவோடு சொல்லணும், யாருக்கிட்ட கேட்டால் மட்டும் சொல்லணுங்கிறத நம்ம ஒரு வரையறை பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரர்கள், நம்ம பேச்சை கேட்டு நடப்பவர்கள் என்று இருந்தால் நம்ம அவங்கள்ட்ட அறிவுரையாக அன்போடு சொல்லணும், அதிகாரத்தோடு சொல்லக்கூடாது. அது யாருக்கும் பிடிக்காது இந்த காலத்தில். அதனால் நண்பர்களாக இருந்தாலும் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அன்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நாம் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு அறிவுரையை சொல்வதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். குறிப்பாக நம் பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வயசில் சின்னவங்கிறத விட நான் அவங்க மேலே இருக்கிற அக்கறையினால் கூட சில நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். அது உண்மையிலே நல்ல விஷயங்களாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அது பிடிக்காத இருக்கலாம். அதனால் இதை பற்றி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே என்ன சொல்லியிருக்காருனாக்க, நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் பையனோட விஷயத்தில் தலையிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் பையனும் வயசாகிட்டா பையனு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அவன்கிட்ட தனியாகவே இருங்கன்னு கூட சொல்லியிருக்காரு. ஏன் நான் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து உறவுகளை பிரிப்பதற்காக இல்லை, பிரியக்கூடாது, வெளியில் இருந்தாலும் இருவரும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா கூட இருந்த தினமும் இதை வலது பக்கம் பண்ண, இதை இடது பக்கம் போடு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு இப்போல்லாம் முன்ன மாதிரி கேட்டுக்கிறதுக்கு டைமும் கிடையாது, அவங்களுக்கு மனநிலையமும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. அதனால் நம்ம அதெல்லாம் தவிர்க்கணும். அதில் முக்கியமாக அவங்களே கேட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு இந்த

இடத்துல வாங்கலான் இருக்கேன், என்னப்பா சொல்கிற அப்படின்னு உங்கள் மகனோ மகளோ கேட்டான்னா, இந்த இடத்துல இதெல்லாம் சௌகரியம், இதெல்லாம் அசௌகரியம், ஸ்கூலு பக்கத்தில் இருக்குது, ட்ரெயினில் தள்ளி இருக்குது, இங்கே இருந்தால் சௌகரியமாக இருக்கும், அங்கே இருந்தால் சௌகரியம், உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது அவன்கிட்ட விட்டுருங்க, அதை நீங்கள் பண்ணாதீங்க. இது வந்து உண்மையிலே ஏன் சொல்கிறேன்னா, இதை மாதிரி ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன், இது என்னோடய சொந்த ஒப்பீனியன் கிடையாது. ஆனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, நம்ம தேவையில்லாத மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. அந்த மற்றவர்கள் நம்மளுடைய சொந்தங்களாக இருந்தாலும், குறிப்பாக நம்மளுடைய சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்கிறேன், உறவுகளை நம்பி மட்டுமே இல்லாமல் சொந்த காலனுக்கு முயற்சி பண்ண வேண்டும். சொந்த காலில் நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் காசுக்கு மட்டும் சொல்ல, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்ம துணிவியார் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்துக்கு மற்றவர்களுக்கு இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்காம நம்ம சொந்த காலிலே நின்று முயற்சி பண்ணிக்கணும். அநேகமாக ஓய்வூதியர்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பென்ஷன் ஒன்று, ஒரு ஓய்வூதியம் ஏதாவது ஒரு திட்டத்தில் இருப்பாங்க, அல்லது சொந்த தொழில் பண்ணி சில உடம்பு வியாதிகள்னால் நம்ம வேலைக்கு போக முடியல, அதனால் நம்மளே பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்றிருந்தால், அவங்க அந்த பணத்தை வச்சுட்டு அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது முக்கியம். ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதோடு இல்லாமல் மற்றவர்களையும் நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பிள்ளைகள் நம்ம விஷயத்தில் நம்ம அதிகமாக தலையிடக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிள்ளைகள் விஷயம்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஓய்வூதியம் பெற்றவர்கள் பிள்ளைகள்னால், ஒன்று வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லைன்னா ஐடி அந்த மாதிரி கம்பெனிஸில் தான் நிறையா பேர் வேலைக்கு போகிறாங்க. பேங்க்கு போல் இருக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்கங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இப்போ ஐடி கம்பெனிலாம் பார்த்து அல்லது வெளிநாட்டு கம்பெனிலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, அவங்களால உங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் அவங்கள டெய்லி என்னோட பேசலை, அல்லது நான் சொல்கிறத நீ கேட்கலை, அல்லது இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் நம்மளாக போய் தேவையில்லாத அவங்கள வந்து கோபமூட்ட முறையில் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்திட்ட ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா கூட, அவங்களோட நிலைமையை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் பண்ணணும். தேவையில்லாத நம்மளா போய் ஒன்று சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பேங்க்கில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மகனோ மருமகளோ யாரோ, இல்லை ஒரு அரசு உத்தியோகமோ தனியார் உத்தியோகத்திலோ இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த காலத்தில் என்ன தான் வேலை கம்மி, எல்லோரும் பேங்க்குக்கு ஜாஸ்தி போகிறோம், கஸ்டமர்ஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு மற்ற விதமான ப்ரெஷர்ஸ் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க்கில் இருக்கிற ஒரு நண்பர் சொன்னது என்னன்னாக்க, கவுண்டர் ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது பேங்க்கில், வந்து பணம் எடுக்கிறது அப்படின்னு இல்லை, ஏன்னா ஏடிஎம் இருக்குது, அல்லது செக்கை கொடுக்குறதுங்கிறது இல்லை, என்இஎஃப்டி இருக்குது, யூபிஐ இருக்குது, அதை மாதிரி ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் பேங்க்குக்கு கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கலாம், ஆனால் சில பேக்கெண்ட் ஆப்ரேஷன்ஸ் அவங்க பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு கஸ்டமர்ஸோட இதை டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது பேங்க்கில் இப்போல்லாம் என்னென்னா வெறும் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இதை மாதிரி சில அடிஷ்னல் ஒர்க்கும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சந்தை எப்படின்னா, முன்ன மாதிரி பேங்க்னு எடுத்துட்டா கூட முதல்லலாம் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்னு ஒரு 10 இருந்துன்னா அந்த 10 தான் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ தனியார் வங்கிகள் அதிகமாகிடுச்சு. அப்படி ஆகும்போது இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அதன் மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஆஃபீஸ்லேயே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். அவங்க வீட்டுக்கு வந்தோடனே நீ இதை பண்ணல, அதை பண்ணல, காய்கறி வாங்கி தரல, அது வாங்கி தரலன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த வேலையை நம்ம செய்யலாம். சாயந்தரம் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு போய் அப்படியே கோயிலுக்கோ இல்லை நண்பர்களையோ பார்த்துட்டு வரவையில் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். அவங்களோட சுமையை கொஞ்சம் குறைக்கலாம். அதேமாரி ஸ்கூலில் பசங்களை கொண்டு விடணுமா, நீ ஆஃபீஸுக்கு போப்பா, நான் போய் பசங்களை கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கும் உதவியாக இருக்கும், பேர குழந்தைகளுக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு பிரியம் இருக்கும், அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொல்கிறது, உங்கள் பையனோ மருமகளோ உங்கள் கூட இருந்தால். பட் சில சமயத்தில் என்ன ஆகிடும்னா, அவங்க வேலை விஷயமாக அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போயிருக்கலாம், நீங்கள் சொந்த வீட்டை விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம், அல்லது வெளிநாட்டுக்கே அவங்க போயிருக்கலாம், நீங்கள் அங்கே போய் இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அது மாதிரி இருந்ததுன்னா, ஐயோ பையன் பேசலையே, அது இதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து டெக்னாலஜி நிறையா இருக்குது, எப்போ வேணால் பேசிக்கலாம், வீடியோ கால் இருக்குது. அதனால் அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கவங்களோ அப்போ நீங்கள் பேசுப்பா, நான் பேசுகிற நேரத்துக்கு உனக்கு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அல்லது உனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், பேச முடியாத இருக்கலாம். அதை நம்ம புரிஞ்சுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க பேசுகிற நேரத்துக்கு மட்டும் நம்ம பேசணும். அதேமாதிரி அட்வைஸுங்கிறதும் அவங்க கேட்குற விஷயத்துக்கு மட்டும் நம்ம சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சுமூகமான உறவு ரொம்ப அவசியம். குறிப்பாக யாருக்கு சொல்கிறேன்னா, முதியோதர்களில் சில

சொன்ன மாதிரி வெளிநாட்டில் பசங்க வந்து இங்கே தனியாக இருக்கிறவங்க நிறையா இப்போ ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அப்படி ஜாஸ்தியாக இருக்கும்போது நாளைக்கே நமக்கே உடம்பு சரியில்லை இல்லை ஒரு அவசியம் வந்ததுன்னா அக்கம் பக்கத்தில் நல்ல சுமூக உறவு இருந்தால் தான் நம்மளுக்கு இமீடியட் இதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு எதாவது வேணுன்னாலும் நம்மளும் செய்ய தயாராக இருக்கணும். அது ரொம்ப அவசியம்.

அதுக்கப்புறம் நம்ம ஓய்வூதியத்தை சரியான வழியில் சேமித்து வைக்கணும். இதை வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் ஜாஸ்தி வரும், அதில் போட்டால் ஜாஸ்தி வரும்னு யாரோ சொல்கிறத வச்சு மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம சொந்த புத்தியும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். சேமிப்பு அப்படி வந்து அது வந்து ரொம்ப நிலையான வருமானம் இருக்கிற அஞ்சலக சேமிப்பு இல்லை அரசு வங்கிகளில் டெபாசிட் இதை மாதிரி போட்டு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் நிலையாக இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர, இன்றைக்கி போட்டால் நாளைக்கு ரெட்டிப்பாகுது, நாளைக்கு மூணு மடங்கு ஆகுது அப்படின்னு யாரும் சொன்னால் அதில் போய் அவசர போட்டு நம்ம சேமிக்கிறோன்னு போய் அதில் வந்து நம்ம காசை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என் சொந்த அனுபவத்திலே நான் சொல்கிறேன். எப்படின்னா என்னோடய சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணார், இப்போ இல்லை ஒரு 20-25 வருஷம் முன்னாடி ஒரு பெனிஃபிட் ஃபண்டு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாரு. எங்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டார். அவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சார். அவருக்கு வந்து ஓய்வூதியமாக மொத்தமாக ஒரு பணம் கமிட் பண்ணி வாங்கிட்டார். அவருக்கு குடும்ப சூழ்நிலை பணத்தை மொத்தமாக அவங்களுடைய பென்ஷனாக மாதம் வேணான்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துட்டார். எடுத்தவரே எங்கிட்ட வந்து ஒரு இதை சொல்லி அதில் போடலாமா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ சொன்னது தான் இப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் போடுங்க அல்லது கவர்மெண்ட்டு வங்கியில் போடுங்க. நீங்கள் வந்து முன்ன பின்ன தெரியாத தனியார் நிறுவனத்தில் போடுறது சிந்திக்க வேண்டிய விஷயம், அவசரப்பட்டு அது முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். இன்னும் சொல்லப்போனால் நான் அவங்கள்ட்ட போடாமல் இருக்காது நல்லதுன்னு கூட சொன்னேன். அது அவருக்கு அப்போ புரியலையா இல்லை அவருக்கு தேவையா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெனிஃபிட் ஃபண்டுன்னு ஒன்றத்தில் போய் பணத்தை போட்டார். போட்டால் என்னென்னா முதல்ல 18% 20% வட்டி தரேன்னா அப்போ பேங்க்கில் வந்து 12% இருந்துச்சுக்கோங்களேன். அதை மாதிரி ரெண்டு மணிக்கு கிட்டத்தட்ட கொடுக்குறான்னு தான் அங்கே போய் போட்டார். ஆனால் ஒரு 6 மாதம் 7 மாதம் ஒழுங்காக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் போனால் பேங்க்கில் அந்த கம்பெனி இருந்த இடத்துல ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. நிறையா பேர் இருந்த கம்பெனியில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் எங்கிட்ட திரும்பி வந்தார், என்ன சார் இப்படி ஆகி போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த கம்பெனி வந்து ஏதோ தவறான முதலீடு பண்ணுறாங்க. அவங்க அந்த பணத்தை வாங்கி ஏதோ சினிமா தயாரிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு ஏதோ தப்பான முதலீடு பண்ணி அதனால் அவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அதில் வரல, அதனால் உங்களுக்கு வட்டி அவங்களால கொடுக்க முடியல. இப்போது குறைஞ்சபட்சம் உங்களோட வைப்பு தொகை அதையாவது நீங்கள் திருப்பி வாங்க முயற்சி பண்ணுங்கள், அதுதான் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னேன். ஆனால் ரொம்ப துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனியை வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறையா எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கில் நிறையா கம்ப்ளைண்ட் வந்துன்னு சொல்லி சீல் பண்ணிவிட்டு அப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த டெபாசிட் ரிசைட்லாம் வாங்கி இது பண்ணி பார்த்தா கடைசியில் பல வருஷம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு அவருக்கு 1 ரூபாய்க்கு 5 பைசாங்கிற வீதத்தில் தான் அவர் போட்ட பணத்தில் பாதி கூடுதல் 5% தான் வந்துருந்துச்சுங்களேன். அதில் என்ன ஆச்சுன்னா அவர் மனசு ரொம்ப செதுஞ்சு போயிட்டார். என்ன காரணம்னா அவருக்கு 2 பெண்கள் ஒரு பையன். பையன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டுன்னு என் காலத்து சொல்கிறான் இல்லையா, அதை மாதிரி அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், அவனுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் செலவழியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அதில் போட்டிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன ஆச்சு கடைசியில் முதலுக்கே மோசமான கதையாக ஒன்றுமே இல்லை போச்சு. ரொம்ப மனசு நொடிச்சு போய் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். தயவுசெய்து உங்கள் பணத்தை வந்து தகுந்த ஆலோசனை இல்லாமல் எதுலேயும் முதலீடு செய்ய வேண்டாம், சேமிப்பை வந்து சரியான முறையில் செய்யணும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் ஐ செக்அப் டென்டல் செக்அப் பண்ணிக்கிற மாதிரி மருத்துவ காப்பீடு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா வயதான காலத்தில் நம்மளுக்கு எப்போ என்ன வரும்னு தெரியாது. நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக தயாராக இருந்து பண்ணோம்னா ஓகே, அப்படி இல்லை தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா இல்லை சில ஃபெசிலிட்டி அங்கே தான் நல்லாயிருக்கும் எங்களால் அங்கே தான் போகணும் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படும் மருத்துவ காப்பீடு தேவைப்படும். அதுக்கு நீங்கள் தயாரி பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் மனசை ரொம்ப லேசாக வச்சுக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் என்னென்னா புஸ்தகம் படிக்கலாம்.

வீட்டில் கார்டனிங் இருந்தால் கார்டனிங் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு பார்க்கில் வாக்கிங் போகலாம், இதை மாதிரி இல்லை சக மனிதர்களோட நிறையா பேசி நல்லா கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கலாம். அப்படி செய்யினா தேவையான கிருமிகளில் வியாதிகள்லாம் கூட நீங்கள் தவிர்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா, நம்ம சாப்பாடை நம்ம பார்த்து சாப்பிடணும். எப்படின்னு கேட்டாக்கா, தேவையில்லாத கொழுப்பு சத்துகள் எண்ணெய் சத்துகள் இல்லாத சாப்பாடாக சாப்பிட்ணும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதாவது வெளி இடங்களில் போய் சாப்பிடாத சாப்பாடு லிமிட்டாக வச்சுக்கணும். நிறையா வாக்கிங் போகணும். நல்ல காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் முதலியவற்றை யூஸ் பண்ணலாம். தேவையான இளநீர் போன்றவற்றை பருகலாமே தவிர பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் அல்லது அடைச்சி வச்ச சாப்பாடெலாம் சாப்பிடாதீங்க. இது வந்து என்னோட தனிப்பட்ட வேண்டுகோள். நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வது ரொம்ப அவசியம். உதவினா பண உதவி மட்டும்னு அவசியம் கிடையாது, சரீர உதவி கூட செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு ஒருத்தர் ஏதாவது கீழே வந்துட்டார் பக்கத்து வீட்டில் அப்படின்னா, ஒரு அவசரத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட போகிறது, ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட போகிறது, அவருக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் கூட போகிறோம். பண உதவி மட்டும்தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் செய்தீங்கன்னா கூட போகிறோம். நான் இளம் தலைமுறையருக்கு மூத்த குடிமக்கனாக நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். என்னென்னா, நீங்கள் தயவு செய்து முதியோர்களை மதிக்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் நீங்கள் அவங்கள தேவையில்லாத எந்த சுடு சொல்லும் சொல்ல வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். மதித்தால் ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும் முதியவர்கள், அம்மாவோ அப்பாவோ மாமாவோ பெரியப்பா சித்தப்பா எந்த ரிலேஷனாக இருந்தாலும் வயதில் மூத்தவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அவர்கள் வாய் சொல்லை செவிமடுத்தல் நல்லது. மூத்த குடிமக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, உடம்பு ஆரோக்கியத்திற்கு நடைப்பயிற்சி மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சி, யோகா இதை போன்ற சில செய்யலாம். மனது ஆரோக்கியத்திற்கு புஸ்தகம் படிப்பது, இசை கேட்பது போன்றவற்றை, மற்றவருடன் நன்றாக பழகுவது, இவற்றெல்லாம் இது பண்ணிட்டாலே நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு மனப்பயிற்சி வந்துடும். அப்புறம் என் சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், இதை பற்றி ஏற்கனவே நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறத தொழில்நுட்பம் ரொம்பவே வளர்ந்துருக்கு. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, அது நல்லதையும் பண்ணுது கெட்டதையும் பண்ணுறது. நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், சேஞ்ச் இல்லை அப்படின்னு நம்ம சில்லறை இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம், ஒரு யூபிஐ வச்சு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி ஏடிஎம்மில் போய், வங்கி விடுமுறை நாளாக இருந்தால் கூட நம்ம ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிற அளவுக்கு வசதி இருக்குது. இது மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். அதே நேரத்தில் இதில் இன்னொரு சைடு ஒன்று இருக்குது, அது என்னன்னா சைபர் ஃப்ராடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நான் கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறேன், ஃபெடெக்ஸ்லேருந்து பேசுகிறேன், அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா ஃபேக் கால்ஸு எனக்கே கூட வந்திருக்கு. இல்லை பேங்க்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடிஎம் பின்னை கொடுங்க, உங்கள் டெபிட் கார்டு நம்பரை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு பர்சனல் டேட்டாலாம் கேட்டாங்கன்னா, தயவுசெய்து யாரும் தெரியாத நபர்களிடம் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை நான் ஒரு முக்கிய அட்வைஸாகவே சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீங்கள் நேரடியாகவே விசாரிக்கலாம். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வங்கியிலேருந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா, சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்களே வங்கியிட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பேசலாம். அதே மாதிரி கஸ்டம்ஸ்லேயும் பேசுகிறேன், அதுலேயும் பேசுகிறேன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு சென்று இதை மாதிரி ஒரு ஃபோன் வருது, இந்த நம்பர்லேருந்து வருது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தெரியப்படுத்தி நீங்கள் மட்டும் உஷார் இல்லை, அவங்களே உஷார்படுத்தலாம். இதன் மூலம் நிறைய சைபர் ஃப்ராடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுமாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே பொருட்கள்லாம் வாங்கலாம், பால்லேருந்து ஆரம்பித்து எது வேணால் வாங்கிக்கலாம், வீட்டு பொருட்கள் வாங்கலாம், எலக்ட்ரானிக் பொருள் வாங்கலாம், எது வேணால் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆட்டோக்கோ டாக்ஸிக்கோன்னா ரோட்டில் போய் நின்று கூப்பிட வேண்டிய அவசியம் இப்போ இல்லை, அது எல்லாத்துக்கும் ஆப் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று போய் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியில் போய் கூப்பிடணுங்கிற ஒரு அவசியம் கூட இல்லை, டெக்னாலஜியை அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். தெரியாத நபர்களிடம் ஃபோன் வந்தாக்க, அது யாராக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக யோசித்து செயல்படுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணுவோன்னா, என்னோடய சொந்தக்காரர்கள் தெரிந்த நண்பர்களிடமிருந்து ஃபோன் வரும்போது நான் வந்து உடனே எடுத்துருவேன். ஆனால் வந்து தெரியாத ஒரு நம்பர் வந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது அதை நான் இக்னோர் பண்ணிவிடுவேன். அவங்க உண்மையிலேயே நம்மளை கூப்பிடுறவங்களாக இருந்தால் இரண்டாவது தரம் கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம யாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா தான் ப்ரொசீட் பண்ணோம். நிறையா ப்ரொமோஷனல் கால்ஸ்னு வருது. உதாரணத்துக்கு இப்போ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். தயவுசெய்து அதெல்லாம் வந்து நீங்கள் என்கரேஜே பண்ணாதீங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நான் அந்த லீகல் சைடில் இருக்கிறதுனால இப்போ டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லுன்னு

0: வந்திருக்கு. அதுபடி நீங்கள் வந்து உங்களுடைய நம்பரை ஒரு பேங்க்குக்கோ இன்சூரன்ஸுக்கோ கொடுக்கும்படியான ஒரு கட்டாயம். இப்போ கேஒய்சிங்கிறது ரொம்ப மேண்டேட்ரி. அதாவது கேஒய்சி என்னங்கிறத ப்ரீஃபாக சொல்லிடுறேன். கேஒய்சின்னா உங்களை பற்றிய சில அடிப்படை தகவல்கள், உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா, உங்களோட மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, அட்ரஸ் என்ன, இதை மாதிரி சில விஷயங்கள். இது வந்து எல்லாரும் இப்போ கேட்குறாங்க. எல்லாருன்னா யாருன்னா, பேங்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கேட்குறாங்க, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எதாவது எடுக்கணும்னா அதுக்கு கேஒய்சி கேட்குறாங்க, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு கேஒய்சி கேட்குறாங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதா இருந்தாலும் கேட்குறாங்க. ஈவன் ஃபார் தட் மேட்டர் பேங்க்லேயே நீங்கள் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு டெபாசிட்டு போடுறீங்க அப்படின்னா கூட கேஒய்சி வந்து மேண்டேட்ரி. இப்போ அதில் வந்து பேன் கார்டு கொடுக்கணும், ஆதார் கொடுக்கணும், இதை மாதிரி இருக்குது. ஆனால் அது கொடுக்கும்போது சரியான நபரிடம் நீங்கள் கொடுக்கிறீர்களா என்று தெரிந்து கொண்டு கொடுக்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அட்வொகேட் எனக்கு சொன்னதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பேன், ஆதார் காப்பி உங்கள் செல்ஃப் சர்டிஃபை பண்ணி கேட்டாங்கன்னா, நீங்கள் செல்ஃப் சர்டிஃபை பண்ணுறதோடு மட்டும்தான் கீழே உங்கள் சிக்னேச்சர் போட்டு டேட்டும் அவசியம் போடுங்க. டேட்டை போட்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அந்த பேன் காப்பியோ ஆதார் காப்பியோ கொடுக்குறீங்கிறது கட்டாயமாக மறக்காமல் அதில் எழுதி கொடுங்க. உதாரணத்துக்கு, ஃபார் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங், அல்லது ஃபார் டெலிஃபோன் பில், அல்லது டு கெட் சிம் கார்டு, அல்லது வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறத எழுதியே கொடுங்க, தப்பே கிடையாது. அப்படி எழுதாத கொடுத்தீங்கன்னா, ஏதாவது பை சான்ஸ் யாராவது அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து வேற எங்கேயா போச்சுன்னா, உங்களோட அக்கௌண்ட்டை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ வந்து நான் ஏஐக்கு வரேன். ஏஐங்கிறது இப்போ சமீபத்தில் ரொம்ப அடைப்பிடக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது பல தரப்புகள்லேருந்து பதிலை எடுத்து உங்களுக்கு கொடுக்கறது, கிட்டத்தட்ட துல்லியமான பதிலை சொல்லிடுது. ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அதே ஏஐயை யூஸ் பண்ணி நிறையா பேர் ஃப்ராடு பண்ணுறதா செய்திகள் வருது. குறிப்பாக இப்போது உங்கள் ரிலேட்டிவ் ஃபோன் யாராவது வாய்ஸ் ரெக்கார்டிங் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த வாய்ஸை யூஸ் பண்ணி அவங்க பேசுகிற மாதிரி பேசி, எனக்கு பணம் அனுப்புங்க, நான் இங்கே ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டேன், இல்லை லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன், ஏதோ ஒன்று சொல்லி உங்கள்கிட்டேருந்து அவங்க பணம் பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் இப்போ வருது. அதனால் குறிப்பாக வந்து இதில் பாதிக்கப்படுபவர்கள் மூத்த குடிமக்கள் தான். அதுலேயும் பல பேர் பேங்க்கில் வேலை செஞ்சவங்களே இதில் வந்து நிறையா பேர் பணத்தை விட்டுருக்கிறது எனக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து எக்காரணத்தை கொண்டும் முன்பின் தெரியாத கால்கள் வந்தாலோ, அல்லது உங்களை பற்றிய தனிப்பட்ட தகவல்களை கோரினாலோ, நீங்கள் அவர்கள் தெரிந்ததாக இருந்தால் ஒழிய கொடுக்காதீர்கள். அப்படி கொடுப்பதாக இருந்தால் கூட அதை நேரில் போய் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திடம் நேரடியாக கொடுங்கள். இப்போ சிம் கார்டு வாங்கணும்னு சொன்னால், நீங்களே போய் சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல அதை கொடுத்து கொடுக்கும்போது அந்த ஆதாரில் உங்களோட கையெழுத்தோடு இல்லாமல் எந்த டேட்டில் கையெழுத்த போடுறீங்க, உங்கள் பேர் என்ன, என்ன பர்பஸ்க்காக அதை கொடுக்குறீங்கலாம் எழுதி அதை கொடுங்க. வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு தயவுசெய்து அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா இதனால் பாதிக்கப்படுவார்கள் நீங்கள். இதனால் கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது இது பல வருஷங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தேவையில்லாத மன உளைச்சல் உங்களுக்கு. இதை நீங்கள் தவிர்க்கணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தயவுசெய்து எல்லோரும் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதோடு இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம்.
1: முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் சுரேஷ் கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

0: Day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier. Others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion. நண்பர்களே,
1: ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம் இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
0: நண்பர்களே,
1: தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது. நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல, நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 ஆம் ஆண்டிலே நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
0: நண்பர்களே,
1: நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன. தயாரிப்பின் இந்த பயணம் காரணமாக தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும். நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது. நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டி கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம்.
0: தன்யவாத்.
2: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசுகையில்,
3: நம்மளுடைய பிரதமர் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச

0: நேரம் 7:50, ஆகாஷ்வாணி சென்னை.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைத்து ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரையின் தமிழாக்கம்.
2: தமிழ் சகோதரர் சகோதரிகளே வணக்கம். It is a pleasure to be in Chennai with all of you. This is a historic

0: கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது. இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் சகோதரர்களே. 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15,00,000 கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2ஆம் கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ICFல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலக தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலக அரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமம் வருவதோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில, அமெரிக்காவில, ஐரோப்பாவில காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல பாரதியாருக்கு இருக்கை அமைத்துக் கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சுதந்திர போராட்ட தியாகி, சமூக சேவகர் பாரத ரத்னா நானாஜி தேஷ்முக்கின் பிறந்த நாளில் குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தேசத்திற்கான அவரது சேவைகள், மக்களுக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகள், ஊரக வளர்ச்சி, நலிந்த பிரிவினரின் மேம்பாடு, தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்க வேண்டும் என்ற அவரது தொலைநோக்கு பார்வை ஆகிய பண்புகளை அவரது பிறந்த தினத்தில் நினைவு கூர்ந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். நவராத்திரி விழாவின் முதல் நாளான இன்று சைலபுத்திரி அன்னையை வழிபடுவதாகவும், நமது இலக்கு இமயமலை போல் உயர்ந்ததாகவும், அசைக்க முடியாத முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண வேண்டும் என்றும், பொறுமை மற்றும் ஈடுபாட்டோடு செயல்பட்டு இயற்கையை வணங்குவோம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினமான இன்று பெண் குழந்தைகளை கொண்டாடுவோம். அவர்களது ஆரோக்கியம், ஊட்டச்சத்து, நல்வாழ்வு, கண்ணியம், எதிர்காலம் ஆகியவற்றை காக்கும் முயற்சிகளில் முக்கியத்துவம் அளித்து செயல்படுவோம் என்று ஆயுஷ் அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. பெண் குழந்தைகளின் கனவுகள், ஆற்றல், கருத்துகள் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிப்போம். கல்வி, அதிகாரம், அவர்களது வருங்காலத்தை அவர்களே செதுக்கிக் கொள்ள ஊக்கமளிப்போம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரை இசைப்பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி சென்னை. திரைகாணம் கேட்கலாம். திரைகாணத்தில் முதல் பாடலாக தர்பார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: சும்மா கீழி.
1: திரைக்கானத்தில் அடுத்து அனிருத் ரவிச்சந்தர், கானா பாலச்சந்தர் குரல்களில் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஆளுமை கட்படை பாரதிய சேனா.
1: திரைகாணத்தில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல் அனிருத் ரவிச்சந்திரன், தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: Millets, prakritik roop se gluten free.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
3: எஃப்எம் கோல்டில் இப்பொழுது கேட்கலாம் திரை கானம். கற்பூரம் திரைப்பற்றுக்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பி சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலைய நேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில். ஆள பிறந்தவன், இரட்டைவால் குருவி, நேரம் நல்லா இருக்கு, நாயகன் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து பாடல், பி ஜெயச்சந்திரன் சித்ரா பாடியது.

எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10 இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் ஊட்டி வரை உறவு, வாலிப விருந்து, நெஞ்சிருக்கும் வரை திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் ஊட்டி வரை உறவு திரைப்பட பாடல். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: வாலிப விருந்து திரைப்படத்துக்காக டிஎம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.
1: வாலிப விருந்து

0: எஃப்எம் கோல்டு வழங்கிய நினைவில் நின்ற நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 2:30 26 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து அவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: அவர்கள் திரைப்படத்தின் நிறைவான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியுள்ளது.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நிறைவாக புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உரைக்கும் முதல் பாடல்.

எல்லை அனுபவிக்க யோகமில்லை, கல்லுக்குள் ஈரமில்லை, நெஞ்சுக்கும் இரக்கமில்லை.

நிறைவாக ரஞ்சனி நிரஞ்சனி ஜே என் பாலசுப்ரமணியம் இயற்றியது ரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் காஞ்சி எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டீர்கள். வேலூர் எஸ் எம் எஸ் ஜெகநாதன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் தேவி தரிசனம் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

0: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சரஸ்வதி சபதம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.

நேரம் 5 மணி 30 நிமிடம். எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் புரிந்த நிகழ்ச்சியில் அடுத்து கந்தன் கருணை திரைப்படத்திற்காக எஸ் வரலட்சுமி குரலில் ஒலிக்கும் பாடல்.

அசுரர் குலம் செய்ய கொடிந்தால் கொள்வதென்ன, சேனை அசுரர் குலம் செய்ய கொடிந்தால் கொள்வதென்ன, தேவர் குரல் கேட்டு